0: ஜாங்க உடம்பாய் ஓய ஓயரா மறக்க பொருட்டு வந்துடுவ மலா கேச்சா மறக்க பரவாயில்ல
1: Triple J! Oh, yeah.